0: السلام عليكم. ساعة غزية دقيقة مرتاتو زي كهر عادي تشات استترغيني ساعة غزية دقيقة مرتاتو زي موسور برخازال فاي لارجو موكان اندقان موسيقوري دقيقة دقيقة ما دركو اللي بارتنا نكو جيكي دونا نكو جيكي عما دي مران دا اغري دي اسانفيل تيكان شكر ترك ان درم درو كهر ريجي دانتا چنغانا فاتمي مالاتو كابين تكنيك دا چنغانا سانوي كرين كريو كهر ميكرو دا جنغانا تانسالي محمد سالي saga ke sangwe kran kran gradere donna chaine mara labara fatra bana
1: wana ti engri bana tamara na ti chapara chara ali mudiyada chara adara li indi kundu kundu para dinu kinu bani age idela idana tanu mundu aaiya lige chilaka chira dinu chilaka gara chana charda tana jere daga nu chira nechira chana chala nechala chidana kaji mina yulti ஆதாய் கர தைரி துரானி கேய் கர ஹர்த்து சூனா நோக்கு புரனா தர் நதர் துரானா ஜெகர மினை உலுத்தி எதக்குனலா புரனா கஜ மினை உலுத்தி நெய் ஜினி கரதா காமா மசுரானா ஜீன மினை உலுத்தி இவுர்தா யாச்சினா காலி இவுர்தா யாச்சினா காலி ஜிகாங்கள பரம் வரம் பூ புரனா தா கமதா தஜரானா சிரா மினை உலுத்தி பலக்கலாம் மேல் வரும் அஞ்சாவது கேஜி நின்று திருத்தாய் ஒரே எவ்வளத்தி அவரை உடனாவும் செய்கிட்டா தொத்தக்கா என்ன மிரக்காயினா ஆகிற வரக்காயினா உள்ள வருக்கிறானா அவரை நான் இவ்வளத்தி வசூது தீபமான வரதக்க நிதிய மிரலாயதான் பறிச்சிடானா அதரானே மன இவ்வளத்தி ரக்கனா தனதானா துடுமா மரியாதானா தனி பண்றான் ரமா சுரான் ரக்கன தனதானா துடுமா திறக்கண்ணே கி கலவரதா தனி பண்ற ரமாதான் ரக்கன மரனே கி எரிஜி தனி ஜரி தீசா கலபுதுத்தாரி கெத்தை தெரியாதி கேனார மரி அப்புது தெரிவா கலபுதுத்தாரி இணைதாயிரானா ரோஜி துடித திடீமி கிளியா மரத்து கேனா சாக்கதன் சதானா ராதர் மரியாங்கள் அறிய தொடரிய சீ தரேமணி ராதா கூப்பத்தாயி கதவி தனி தரம் குபுசுரா தத்மினா விரிஜிரா நகு நகு தனி தரம் நரிசுடி